0: शेषन कोई अब शेषन
1: हे उषा
2: हां
1: उषा दाने नहीं है
2: आमा
1: येने तेरे लिया ना विची
2: हे ये पड़े रखा
1: नल्ला रखा
2: he is my husband kumaran
0: hello
2: என்னோட யூஜி ஃப்ரெண்ட் விஜயலட்சுமி
0: hi
1: hello
3: hello
1: இவர்தான் என் ஹஸ்பண்ட் மூர்த்தி
0: ஹலோ
1: என் கிளாஸ்மேட் உஷா அவ ஹஸ்பண்ட் இதான் என் பையன் சுரேஷ்
2: ஓ ஹாய்
1: ஆமா உனக்கு எத்தனை பசங்க
4: எனக்கு
5: அம்மா சீக்கிரம் வாங்க ஐயா கூப்பிடுறாங்க
1: ஹே இதான் உன் பொண்ணா தேவதை மாதிரி இருக்கா